0: அண்ணா என் கொஞ்சிச்சா இரகு
1: எனக்கு தால புடிச்சு சேர்க்கற
0: தானே
1: தாதான சேர்க்கற இ கிருஷில புடிச்சு தால புடிச்சு துல்ல
0: இரகு தாதாண்டிய வெங்கப்பண்ணா
1: எஞ்சி நான் அந்த பண்புன மாற வாவா நம்மளத கிருஷி மந்தனால புலேதால தோச்சி பூரெட்ல நஷ்டனு தூது தூது சாக்கல் லாப தூ அரகி திக்குச்சி
0: சுறுசுறுக்கு கிருஷிட்டு ஈர்ல கனி என்னலானே பரா
1: இவரமணி பந்தை குள்ளுவான நினான் தூ நான் அஞ்சதால தோச்சிங்க பூரெட்ல புலேட்டு
0: ஏ இத்த உண்டு ஈர் ஈர்ன ஜாகத மண்ணு பரீட்சை மல்தாரா
1: இவரமணி பந்தை குள்ளு மண்ணு நேர்ல பரீட்சை
0: அந்த வெங்கப்பண்ண நம்ம ஜாகத கெல திக்குத மண்ணு பரீட்சைக்கு கொரடு அகில் ஐனு தூது நமக்கு சரியாயின பரிகார பண்பேரு
1: சேகரா
2: மண்ண பரீட்சை மல்பொடுந்துள்ளார அஞ்சாண்ட நெட்டின புதரு கிராம சர்வே நம்பர் அஞ்சனை மண்ணத மாதிரி தொட்டுகு உஜிரே எஸ்டிஎம் காலேஜ் கேம்பஸ் உடுப்புன மண்ண பரீட்சா கேந்திர குபலை போன் நம்பர் 97 3 5 4 சொன்ன என்மா என்மா ஆஜி போன் நம்பர் கூடரா 97 3 5 4 சொன்ன என்மா என்மா ஆஜி

0: அண்ணா என் கொஞ்சம் சா இரகு
1: இங்கதால புடிச்சு சேகர
0: தானே
1: தாதான சேகர இ கிருஷில புடிச்சு தால புடிச்சு துல்ல
0: இரகு தாதாண்டி வெங்க பண்ணா
1: எஞ்சி நான் பண்புன மாற வாவா நம்மளது கிருஷி மந்தனால புலேதால தோச்சி பூரெட்ல நஷ்டனு தூது தூது சாக்கா லாப தூ அரகே திக்குச்சி
0: சுறுசுறுக்கு கிருஷிட்டு ஈர்ல கனி என்னலானே பரா
1: இவரமணி இப்பந்தே குள்ளுவானா நினான் தூ நான் அஞ்சதால தோச்சிங்க பூரெட்ல புலேட்டு
0: ஏ இத்த உண்டு ஈர் ஈர்ன ஜாகத மண்ணு பரீட்சை மல்தாரா
1: இவரமணி இப்பந்தே குள்ளு மண்ணு நேர்ல பரீட்சை
0: அந்த வெங்கப்பண்ண நம்ம ஜாகத கெல திக்குத மண்ணு பரீட்சைக்கு கொரடு அகில் ஐனு தூது நமக்கு சரியாயின பரிகார பண்பேரு
1: சேகரா
2: ஒரு

0: அண்ணா எங்க கொஞ்சிச்சா இரேகு
1: இங்கதால புடிச்சு சேகர
0: தானே
1: தாதான சேகர இ கிருஷில புடிச்சு தால புடிச்சு துல்ல
0: இரேகு தாதாண்டிய வெங்கப்பண்ண
1: எஞ்சி நான் பண்புன மாற வாவான முனித கிருஷி மந்தனால உலேதால தோச்சி பூரெட்ல நஷ்டனு தூது தூது சாக்கா லாப தூ அரகே திக்குச்சி
0: சுறுசுறுக்கு கிருஷிட்டு ஈர்லக்கனி என்னலானே பரா
1: இவர மணிப்பந்த குள்ளுவனா நினான் தூ நான் அஞ்சதால தோச்சி பூரெட்ல புலேட்டு
0: ஏ இத்த உண்டு ஈர் ஈர்ன ஜாகத மண்ணு பரீட்ச மல்தாரா
1: இவர மணிப்பந்த குள்ளு மண்ணு நேர பரீட்சை அனுப்பேன்
0: அந்த வெங்கப்பண்ண நம்ம ஜாகத கெல திக்குத மண்ணு பரீட்சைக்கு கொரடு அகிலு ஐனு தூது நமக்கு சரியாயின பரிகாரம் அனுப்பேர்
1: சேகரா
2: மண்ண பரீட்சை மல்பொடுந்துள்ளார அஞ்சாண்ட நிட்டின புதரு கிராம சர்வே நம்பர் அஞ்சனே மண்ணுத மாதிரி தொட்டுகு உஜிரே எஸ்டிஎம் காலேஜ் த கேம்பஸ் உடுப்புன மண்ண பரீட்சா கேந்திர குபலே போன் நம்பர் 97 3 1 4 0 8 8 ஆஜி போன் நம்பர் கூட 97 3 1 4 0 8 8 ஆஜி